தக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக்கதக